0: ஏ கொடுக்க ஃபாத்த ஜெயிலமா ஆரம்பி ஹா கேரி கத்திமே மீ ஹா முதுகு வாணு ஏனாச்சா பின்னம் பண்ணு ஃப்ரெண்ட் ஹிசா பேகன் திபே வாணி
1: ஆ கோபா மிதா ஹுன டஸ்ட்பின் எஹரிதோ மே வெஸ் டஸ்ட்பின கண்ணு லாமாணி
2: ತಿ ಎಹುಂತರಿಂಗೆ ಎಮ್ಮೆ ಮಗ್ಬೂಲ್ ಫಣ್ಣಾನುಂಗೆ ಲವತ ಹೆಂಗಿನಿ ಕಿ ಹಾವರಕ ಎ ಫಣ್ಣಾನುಂಗೆ ಮೌದು ಮಾತೆಂಗಿನಿ ಕಿ ಹಾವರಕ

0: ஆயத்தக காஃபிருவே அதி ஹமகஷ வரும் திமன்னாயம் முதலாய் தரிந்திவ்வா ஹொட்டே புனி மீஹா கலேகுஃபானு ஃபஹே திக்வடா கதீம் தோய்.
1: أطلع الغيب أم اتخذ عند الرحمن عهدا
0: إنايا غيب إنغني هي نوات رحمن وانت رسكلاك حضرتم أحمد هفي هي
2: ديوه FM ديوه نايكو نوات ديها 1 ميجاهرتز

0: இன்ட்ரெஸ்டிங் ருபியா ஏதோ கொல்ல கும் தெமாக்கும் உரிதுவிங் ஏடிவியும் ஹோதம் நீங்கள்
1: திவேஹி எஃப்எம் நுவதிக எக்கம் மெகாஹர்ட்ஸ்
2: மீ முகமது ஃபர்ஹாத் தி

0: திவே எஃப்எம் நூதி ஏகம் மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு எஃப்எல்வா தினமுக அபதுஸ்
1: ரீத் அபதுஸ் ரீத்

0: காஃபிருவே மீஹுங்க மச்சங் ஹமகஷவரும் திமன் ரஸ்கலாங்க ஷைத்தானும் ஃபாகுரவிகங் கலேக ஃபானு தினவடா நுகன்னவம் தோய் ஏ ஷைத்தானும் எவரென்ன வஸ்வாஸ்தி ஹெல்லும் தெரிக்குரதி
1: ஃபலா தஅஜல் அலைஹிம் இன்னமா நஉத்து லஹும் அத்தா
0: ஃபஹே கலேக ஃபானு எவரெங்க மச்சங் அவஸ்வே வடா நுகன்னவாஷ் ஹம கஷவரும் திமன் ரஸ்கலாங்க எவரென்ன டகா அஜலுகே துவஸ்த குணா அதது குரவமே.